என் ராசாவின் மனசிலே இசை ஞானி இளையராஜாவின் இசை கொண்டாட்டம் செலிப்ரேட்டிங் த வண்டரஸ் மியூசிக் ஆஃப் மேஸ்ட்ரோ இளையராஜா ஆன் 3CR எவ்ரி ஃப்ரைடே 8 to 9 p.m.